மணலெடு மணியெடு தகிலொடு குழலெடு தண்டெடு தடையெடு திருபுடல்.